0: சங்கம் பர் ஸ்ரீ பி கணபதிராமன் ததா கஞ்சிரா பர் ஸ்ரீ உடுப்பி எஸ் ஸ்ரீகாந்த் ஸ்ரீமதி பாலாமணி ஈஸ்வர் அப்னே காரியக்ரம் கா சுபாரம்ப் சந்த் தியாகராஜ் கி ரச்சனா ப்ரோவ பாரமா சே கர் ரஹி ஹை ராக் பகுதாரி பர் ஆதாரித் ஏ ரச்சனா ஆதி தால் மே நிபத் ஹை.
1: இன் டுநைட்ஸ் கான்சர்ட் ஸ்ரீமதி பாலாமணி ஈஸ்வர் இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீமதி பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி ஆன் த வயலின், ஸ்ரீ பி கணபதி ராமன் ஆன் த மிருதங்கம் அண்ட் உடுப்பி ஸ்ரீ எஸ் ஸ்ரீகாந்த் ஆன் த கஞ்சீரா. த கான்சர்ட் பிகின்ஸ் வித் ப்ரோவ பாரமா கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் பகுதாரி செட் டு ஆதி தாள்.
2: ப்ரோ